வானொலி மொரிஷியஸ் வானொலி நேயர்களுக்கு என் உளம் நிறைந்த வியாழக்கிழமையை திட்டிக்கும் பகல் வணக்கம்.

0: 31 நிமிடம் ஆகிறது. மொரிஷியஸ் வானொலியில் நாள்தோறும் வியாழக்கிழமை தோறும் பகல் 12:30 முதல் 1:30 மணி வரை இந்த ஒரு மணி நேரத்தில் ஒளிபரப்பாகி வரும் உங்கள் இரண்டாவது தமிழ் நிகழ்ச்சி கேட்பீர்கள். உங்கள் மங்கையரொளி நிகழ்ச்சி.
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை மொரிஷியஸ் வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.
0: வியாழக்கிழமை ஜூலை மாதம் 2 இன்றைக்கு நம் மாதத்தின் ஆனி மாதத்தின் 18 நாள்.

உங்கள் நிகழ்ச்சியில் பக்தி பாடல் ஒன்றை ஆரம்பமாகிறது. அதாவது விநாயகரை போற்றும் பக்தி மிகவும் ஒரு பாடல் பாட்டுக்கு குரல் கொடுத்தவர் இன்டர்ஸ்ரீ மாதேவன் அவர்கள். பம்மா பம்மதா

இறைவன் அருளுடன் இன்னார் அனைவருக்கும் வெற்றியுடன் அமையட்டும். நீண்ட ஆயுளுடனும் நிறைந்த செல்வமும் பெற்று நலமுடன் வாழ அம்மாவும் நீயே, அப்பாவும் நீயே, அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே. உள்நாட்டு கண்ணினர்கள் பாடும் பாடல் லட்சணா மற்றும் சகோதரி ஆகிய இருவரும் இணைந்து பாடும் பாடல் இது.

நான் வழங்கிக் கொண்டிருக்கும் பக்தி பாடல்களின் நிகழ்ச்சி வரிசையில் தொடர்ந்து வரும் பாடலை கேளுங்கள். திரு அனில் சக்கரவர்த்தி அவர்கள் புகழ்ந்து பாடும் பாடல் செல்லக்கண்ணா கண்ணபிரானை போற்றும் பக்தி மிகும் ஒரு பாடல் இசையமைத்திருக்கின்றார். இவருக்கும் அடவது திரு அனில் சக்கரவர்த்தி அவர்கள்.

உங்கள் வள்ளுவர் வாக்கு தினம் ஒரு திருக்குறளை கற்போம். இன்றைய அதிகாரம் 6 காராமே, நாட் என்வியிங், தட் இஸ் பியரிங் நோ டிசைர்.

0: விழுப்பேற்றின தோப்பது இல்லையார் மட்டும் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெரு. பொருள்: யாரிடத்திலும் பொறாமை இல்லாதிருக்க பெற்றால் ஒருவன் அடையக்கூடிய மேம்பாடான பேறுகளில் அதற்கு ஒப்பானது வேறென்றும் இல்லை என்பதே இதன் பொருளாகும். That is, there is no greater gain in the world than possessing a mind that is free from envy towards anyone. That is, being free of jealousy is a supreme virtue and a strict rule of life. இதோ இக்குறப்பாக்களை நாங்கள் கேட்போமா? ஆம், பாரத்வாஜ் அவர்கள் இசையமைப்பில் அமைந்துள்ள அழுக்காறாமை இதோ கேளுங்கள். இக்குறப்பாக்களை அழுக்காறாமை.
1: அழுக்காறாமை
2: பொழுக்கார கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இலத இயல்பு.
3: Avoir un cœur vide d'envie peut être considéré comme constituant à lui seul une vie morale. De toutes les richesses, aucune n'est comparable à celle qui consiste à n'envier quiconque.

0: la prospérité de l'envieux et la misère de l'homme vertueux sont des sujets de méditation.
1: அழுக்கற்று அகன்றாரும் இல்லை அக்வில்லார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும்
0: Personne ne s'est jamais enrichi par l'envie. Personne ne s'est jamais appauvri par l'absence d'envie.
2: உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சி
3: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி மங்கையர் ஒளி
2: இதுவரும் உங்கள் நிகழ்ச்சி அன்றைக்கும் இனியவை இன்றைக்கும் இனியவை என்றும் இனியவை திரைப்பட வரிசையில் இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைத்த ஒரு பாடல் மேலும் அவர்கள் தாம்

பாடும் பாடல் தென்றல் வந்து தீந்தும் போது. ஆம், எத்தனை எண்ணங்கள் வந்தாலும் சரி, சிறந்த சிந்தனை மற்றும் உயர்ந்த எண்ணங்கள் நம்மை எப்போதும் நிலையாக வைத்திருக்க உதவும். நினைவில் நிற்கும் இந்த பாடலை உங்களுக்காக

நான் பேச நினைப்பதெல்லாம் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு புகழ்பெற்ற தெம்மாங்கு பாடலாகும். பற்பஷை கலைமாமணி டாக்டர் கே.ஜி. யேசுதாஸ் அவர்கள் குரலில் வரும் பாடல் பழனி பாரதி அவர்கள் எழுதியுள்ளார். நாட்டுப்புற பாடல்களில் வரும் ஏலேலோ என்று மெட்டு போன்ற என் அன்பு கிளியே, என் மனதை அமைதிப்படுத்தி தாளாட்டும் இனியே இசையே நீதான். உன்னை பாடாத நாளிலேயே ஆடி கண்ணம்மா, பாடாத நாளிலேயே.

அன்புமிக்க மங்கையர்களே, என் கண்மணிகளுக்காக நாம் வழங்கும் அருமையான ஒரு பாடல், சிறந்ததொரு பாடல். எந்த வீட்டில் கணவன் மனைவியிடமும் மனைவி கணவனிடமும் தோற்ற போகிறார்களோ அந்த குடும்பம் ஜெயிக்கும் அல்லவா. இதோ இந்த சிறந்த பாடலை உங்களுக்காகவே

அண்மையில் பாடப்பட்ட ஒரு பாடல் இது. 2005 வெளியான வெற்றிவேல் சக்திவேல் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு அழகான மெல்லிசை பாடல். இப்பாடலை ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே உள்ள ஆழமான தம்பதியர் அன்பு, மரியாதை மற்றும் குடும்ப பந்தத்தின் பெருமை ஆகியவற்றை குறிக்கிறது. என் செல்ல கண்ணம்மா, என் நெஞ்சில் ஆடும் பூங்கொடி, என் அன்பான மனைவியே, நீ என் இதயத்தில் எப்போதும் அசைந்தாலும் ஒரு அழகான மென்மையான பூங்கொடி போன்றவளே. இசைக்குள் சித்ரா, ஜெயச்சந்திரன் ஆகிய இருவரும் இணைந்து பாடும் பாடல் இது.

இன்னிசை திரை கீதங்கள் இன்சுவை தரும் கீதங்கள் உங்களுக்காகவே. ஆம், இதோ அடுத்து வரும் பாடலை இன்னும் ஒரு அழகான அருமையான ஒரு பாடல், குமியடி பெண்ணே குமியடி. ஆம், நம் பெண்கள் ஆடப்படும் கும்மியடி நம் திருக்கோவிலில் திருவிழாக்களில் மற்றும் ஊர்வலங்களின் போது இது முதன்மையாக ஆடப்படும் ஆட்டம். அதாவது திருமண கொண்டாட்டங்களில் பெண்கள் கும்மியடித்து மகிழ்வார்கள் அல்லவா. இதோ உங்களுக்காக நாம் வழங்கும் ஒரு பாடல் சின்னமே படத்து பாடலாகும்.

ஹரே ஜெயராஜ் இசையில் வைரமுத்து வரிகளில் சந்தியா குழுவினரும் பாடிய அருமையான பாடல் இது. மணமகளின் தோழிகளும் உறவினர்களும் வட்டமாக நின்று கும்மியடித்து பாடுவது போல இந்த வரிகள் அமைந்திருக்கு.

குமியடி பெண்ணே குமியடி, எங்கள் வீட்டு பெண்ணுக்கு திருமண மாலை சூடும் நன்னாலும் ஒரு நல்ல வாழ்க்கையும் அமைந்துவிட்டது என்று கொண்டாடுகிறார்கள்.

0: அருமையான பாடலை நீங்கள் கேட்டு கேட்டு ரசித்தீர்கள் அல்லவா. இது உங்கள் மங்கை அருளி நிகழ்ச்சி. தொடர்ந்து கேளுங்கள் சரியாக 1:30 வரை.
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.

உங்கள் இன்றைய மத்திய நேரத்தில் இதமான இசை மயக்கம் இசையோடு கரையும் மனதிற்கு அமைதியையும் பேரானந்தத்தையும் தருகிறது.

0: உங்களுக்காக தரும் சில குறிப்பு அழகு மற்றும் ஆரோக்கியம் செல்ஃப் கேர் குயிக் டிப்ஸ். மென்மையான கைகள், பாத்திரம் தேய்த்து கழுவிய பின் கைகள் சுறுசுறுப்பாக மாறாமல் இருக்க சில துளிகள் தேங்காய் எண்ணெய் அல்லது வாஸ்லின் க்ரீம் தடவி மசாஜ் செய்யவும். கம்ப்யூட்டர் அல்லது ஃபோன் பாட்டு கண்கள் சோர்வடைத்தால் வடிந்தால் பயப்படுத்திய யூஸ் டீபாக்ஸ் அல்லது வெள்ளரிக்காய் துண்டுகளை ஃப்ரிட்ஜில் குளிர்விட்டு கண்கள் மீது 10 நிமிடங்கள் வைத்தால் சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி கிடைக்கும். இது வரும் அடுத்த பாடல். நினைவில் நிற்கும் இன்னும் ஒரு பாடல் உங்களுக்காக. உன் பெயர் சொல்ல ஆசைதான்,
1: உன் பெயர் சொல்ல ஆசைதான்.

பாடலே இடம்பெற்ற திரைப்படம் மின்சார கண்ணா. ஆம், அன்பு அனைத்தையும் அழகாக காட்டும், நம்பிக்கை அனைத்தையும் நல்லதாக காட்டும், உழைப்பு அனைத்தையும் உயர்வாக காட்டும், இயற்கை அனைத்தையும் இறைவனாக காட்டும், வாழ்க்கை அனைத்தையும் வாய்ப்பாக காட்டும்.

நீங்கள் ரசித்து கொண்டிருப்பது ரீதம் படுத்த பாடல். சங்கர் மாதேவன் அவர்கள் குரலில் வரும் அருமையான ஒரு பாடல், புகழ்பெற்ற ஒரு பாடல், அடிக்கடி கேட்க விரும்பும் பாடல், தீவிரமான காதல், மயக்கம் மற்றும் கண் நேர ஏக்கம் ஆகியவற்றை கிராமிய நேயத்துடன் விவரிக்கிறது இந்த பாடல். நான் வழங்கிய உங்கள் இன்றைய மங்கையருளி நிகழ்ச்சி இவனிய

பாடலுடன் நிறுவப்படும். இன்றிரவு இயர்வனுக்கு இதே வானொலியில் உங்கள் இசை அறுவை நிகழ்ச்சியை ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள். அடுத்த நிகழ்ச்சியை நான் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரையில் என் உளம் நிறைந்த வணக்கத்தை கூறிவிடை பிறந்தவர் உங்கள் அன்புள்ள அறிவிப்பாளி ஆட்சி அரசினர்களே, நன்றி, வணக்கம். நம் நிகழ்ச்சிக்கு பிறகு வருவது அன்பர் பிரீத்தி அவர்கள் வழங்கும் மராத்தி மொழி நிகழ்ச்சி இடம்பெறும். நன்றி.

0: வானொலியில் இரவுதோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசை அருவி.
1: வானொலி அன்பர்களே, உங்கள் யாவருக்கும் எனது உள்ளம் கனிந்த இரவணக்கம். இது முரசு செவ்வானொலி 2819 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசைகளில் 7 மணி தொடங்கி 7:30 மணி வரைக்கும் அது இசை அருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியில் பக்தி பாடலும் என்எஸ்ஐ பாடல்களும் மற்றும் பல சுவாரஸ்யமான விடயங்களும் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். வானொலி அன்பர்களே, முதன் முதலாக அம்மனை போற்றும் ஒரு தெய்வீக பாடல் ஒன்றை தருகின்றோம். இந்த நாட்டில் ஊர்கள் தோறும் பல கோவில்களில் தேமிதி திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகின்றது அல்லவா? அதையொட்டி அம்மனை போற்றும் இந்த பாடலை கேட்போமாக.

அன்பாருடைய நண்பர்களே, இந்த தீமிதி காலத்தில் குலதெய்வங்களுள் கருப்பசாமி என்னும் காவல் தெய்வம் இருக்கின்றார். கருப்பு படத்தில் வந்துள்ள இந்த காட் மோட் கருப்பா என்னும் பாடலை இதோ உங்களுக்கு தருகின்றோம்.

வருடைய அன்பர்களை, அடுத்து வருவது என்னிசை பாடல்கள். நீங்கள் சுவைத்த சிறந்த தமிழ் பாடல்கள் வரிசையில் செவ்வந்தி பூவே என்னும் அருமையான பாடலை சத்ய பிரகாஷின் குரலில் கேட்போம்.

வருடைய அன்பர்களே, வனமகன் படத்திலிருந்து வந்துள்ள மௌனம் போலே இந்த பாடலை சிறப்பாக ஹுஷ்மா ஊரில் வசிக்கும் முருகன் குடும்பத்தாருக்கும் முதலி குடும்பத்தாருக்கும் அன்போடு தருகின்றோம்.

வருடைய அன்பர்களே, அடுத்து வரும் தென்னாடு என்னும் பாடலை சிறப்பாக ஃப்ளாக் ஓரில் வசிக்கும் ரங்கன் குடும்பத்தாருக்கு

வருளி அன்பர்களே, தமிழ் நாட்டில் மூவேந்தர்கள் ஆண்டார்கள் அல்லவா? சோழர்கள் மூவேந்தர்களுள் ஒன்றாவர். அவர்களின் வீரம் என்றும் போற்றப்படுகின்றது. ஆகையால் ஏ ரகுமான் அவர்கள் இசையமைத்து தந்த வீரா ராஜவீரா என்னும் பாடல் மூலமாக நாம் வழங்கி வந்த இசையருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி முடிவடையப் போகின்றது. நாளைக்கு காலையில் தேனிசை அரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சி கேட்கத் தவறாதீர்கள். நன்றி.

0: This is Radio Marxist.
1: 您好。
2: Assalamualaikum. Came to Mauritius.
3: Namaskar.
4: ஸ்ரோத்ரந்தரிக்கு ஹிருதயபூர்வக நமஸ்காரம்.
5: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
6: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
7: बजले प्रभु का नाम रेडियो मॉरिशस के लहरों पर.